0: தர்ம பரங்க பையன் அக்களெல்லாம் தேறியா வண்டியானே.
1: ஒணுவி சம்பளு ஜாசமேந்தே